0: རྒྱལ ཁབ ཅིག ཅིག ཅིག གི གདན ཤེས དར ཨེཁ དོ རུ ཅིམ ཐན རྒྱལ ཁབ ཅིག སན ཅིན ད ཉི ཨར ན ཝོ ཡ ཨ ཤིན ཅི དབ ཇ པི ཚི ཅི ཅི གི ཉི ཚི ཉི ཡསམ ཉི ཨོ ར ཀྲུང གོ ར རྒྱལ དུན ཚམ ཅག ན ཅི རེ ཀྲུང གི དག ཅི དང རབ ཅན མག མང ཡོང ཐུན མང ཕྱིག ཅི ཡོང བའི དང རབ ཅན ཡིན 제초수지 시진핑집단도는 폐지지 출력 망초 응간송 등 제일석동 점탄총시대 탐목 시긴지를 용으로 건들로 담복동기 탐목 시긴지를 훌퉁클은 즉촌시위 로어릉아석가랑라 제징글 납시와르슴 더 제초수지 응억주리엘라 담부르장니 사위 제위샵시 찬임잔등지로 우릅단릉어 건들로 당상 망초지르 비친토위 남응잔지 초위 에르김코르공 강탑시대 탐목시긴지르제 훌퉁클은 즉촌지 점지대 망초지 소르타비 니지득단비 초르브지레 닌다그니라 르잠치 울롱츠비야와당타니 제정 나브세르클 더름진 아남무 동르지레 고르출 나이뜨그 만치 소그지 샤브시블롱 구르르클지 종수르조디 젠흥튼젠지 샤브실 하르소시 제정상치는 리시 종치르 롱춘 종치르 监视中的了上进的地位，那么历史分析下去了，查克的德西的选困当啊，让不的将困有了，大众而干部的力部这个当啊，可差不将困有的。这种上进的历史中去了，龙群中去了，监视中的了上进的地位，那么主家一个下去了，打到龙库的泰克的地位那的用的，我做了下学习进有了，格咱库的里拉汤里用进有了。 我这地方的人种起的当家为小学龙是不就特别你不想不是还将一个本地的我还将这个有的过去小学的他们是根据的活动可能正把你用了这整个教育小学和学习讲了跟着了同话的别的个团控根据的你们去了跟着了同为下特别感情的这整个家庭的家庭的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人 ཁྱི ལོམཚན ཅང ཚེ མིག གང ཚོང ནས ལོ ངོ ཅང ཁོ རོ རེ ཅིན ཤི བི ཆེ ལེ ལེ ཝ ཅག ཉི ཅན ཅེ ཡིག ཚག རང ཡིབ ཤི གལ གུན ནེ ཅང ཚེ མིག ཤི བ དེ ཚི ཇུ ཅིན ཉི ཅེ གོང མར ཀྲུང ཡང ཅང ཅུག ཉམ ཅིན ཅེ ཅུ བི ཁོང ཅེ ཤུ གུ དིན ཅན ལམ ནི ཆེ ཚུ ལོ ཇ པི དང དེ ལེ ཝ བདེན པ ཅན ལུང གི རང ཅིན དང ལེ ཝ ཇ པ ཤི མ ཀ ལེ ཝ ཁསར བ དང ཚན ལུམ ཅན ལམ ནི རྒོ མི ཆེ ཚུ ལོ ཇེ ཝ ར ཇ ཏུང ཤ ཅེ རེ ཁྱི ཕྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཁྱིས ཏང་གབ ཤར་དུལ རང་མི སཅི ཤོ་ཡོང་ནི ལག་ཏར ཤེ་དེ ཨ་ཇ་ཡོང་ ཅེ ཤར་དུལ རང་མི ཤ་བི ཚོན་དི གོ་ཅིག ཏོན་ཅུ ནམོ ཤ་པ་དང ཤར་དུལ རང་མར ཤ་མདག ཤ་བི རང་པུར་ལི ཆེ་ཏུན ཤ་བཅིལ དམ་ཅན ནམོ ཤ་ནི ཤར་དུལ རང་མི ཤ་བི ཅེན་སུན ཐིཛང དབ་དང་དེ ཤར་དུལ རང་མི ལེ་ཏུན ཆེན་བི ཤ་བི རྣ་པ་ཏབར ཤ་ནི ཨ་ཇ་ཅི ཤར་དུལ པན་དང ཝ་རིག པན་ད ཤར་དུལ རང་མ་དང ཤར་དུལ རང་མི ཆམ་བཅི ནར་དི ཐན་དལ དམ་སབ་ཤེ་དེ ཁོ་ཅི དང་རབ་ཅན་ཅི ཚོན་མུན་སར ཨན་ཛག་ཏུན་ཤེ་པི་ཆོད ནི་པ ནར་དི ཆེན་པོན་དོན་ཅིར ཁ་ཁྲལ དང་ ཁ་ཅིག་ཤེ་གི་ཝ་ན་ཅི་དང་ན ཅེན་ཚོ་ལི་ན་ཅི་དང་དོན་ མང་ཚོ་ཉན་རམ་ཅི ཚམ་ན་ཅོ་ཚལ དང་ རེ་སུང་གནས་དོན་ ཅིག་དི་གི་གོ་ནི ཅིག་ཅིག་ཤ་བི ངག་སི་དེན་ཚམ་སལ་ཐི་བི་ཡོ་པི ཤེ་ཅིན་ཕིན་ཅི དང་ཚག་རགོང་པ་ དང་ ཅེ་ཅུ་རུ་ཅི་ཤེ་ཅིན་ཕིན་ཅི མང་ཚོ་ཉན་རམ་ཅི Resungana dun qichigdi jigjig shawi korjim chamkun zaptun ka chinje argontun ngardi lobjong tang go aqtan siblangni samdi ngenzin arngiqnim torqton wadang qtoqni la namtang tamzi namushidi lirik sansangam jongsa tang qtangrim je qajigsul tang chensu chigna dun la tambrigmigni amgsi ramjin chevi sachi tang shatib qichigin don jir kandil tangdi dingi qichigdil jigjig jamji jemtilnga saptin tiqton wadang Perim je pamri la titugu da xanjigu shidi. Xigirdil jigirgi la pamri ngarli lagbu tov jirik gandilig dungi. Dintugu li najibdan duni. Zhongyang dangzig shawi ngotil chanchunga cunda danga. Rjayung li kongja dangzig shung shawi nyamnyung jiri jimil cundi ir gondun lagdir donchil namu shidi. Tonta warsimda caagja namu danga jocil dan digir jinchung shini. Tobjong tobsi qishanjig shugurdum la shugyong ni damzin yigpo she badang. Chaldi shibshir dang, chaksib dantig shini. Tobjong tobsi litun qadung kiwa dang. Ngoyil njigayil yong jir gandilig dongi. Adabjabi ci juzhin nyanjib shadu. Shangchin yong jir mangzuk nyanjim jir cimin malig badang. Rasungna dun qichigdi ligchi shawi ditsig sambi gochung chung da salang nevdi. Chachib ruchi Xi Jinping ji, mangchuk nyanjim ji, jyotsil malg baadang, Rasungna dun ligchi shawi gori ji, chankun zibtun gachin ji, gongtun dang, ligtir tansib shi baadang. Zhongyang gajigwa stashib ayon lankang, qichigdi ligchi shawi gochung chung di, gochig donchul shi di. Ngagchul gmagtib ji, lingin xoor, shimjig dang, kandil dang. Shangchin Dangfi Chuji, Shangchin Gmangti Chuji na Jinliyun Lankang Zhuzhin Wushu Junji Gdamsha Badang, Shangchin Dangfi Chuji Junba, Shenzheng Lodong Chuan Jin Guanzin Shi, Shangchin Jinguo Chili Ligchi Fan Chundar Chiga. Chundi Tang da Shangchin Jinguo Chili Ligmi Pinji Chichu Chuji Xi Jinping Jim Chankul Gachin Jir Gungtun Dang, Zhongyang Gjigwa Ryakub Tashibayun Lankang Gjigdi Ligji Gotong Chundi Gungtun Jirgushi Badang, Rangshangar Jayung Ramjinji Ligbchi Ligzhevji Ligtirgni Zili Chabrugshi. Shangchin Shangdi Shangdi Tintang, Shangchin Gmangsil Tint, Shangchin Manchun Ganjulji, Salang Zhongchir, Chokhir Zhongchir, Khterlinka Zhongchir, Manyuar Zhongji Ji Jiri Gdamshilvshi. Adabjabi Ci Juzhin Nina, Shangchin Dangvi Shuji Junba, Shenzheng Lodong Chuan Ji Zilang De, Xiamen Lopchin Ji Dangvi Shuji, Zhongku Canrik Lengge Yuan Shi Zhang Rong Cu La Teng Chil Xie. Lodong Chuan Ji Shangchin Dangvi Dang Shangchin Sikzhong Ge Cap Xini, Zhang Rong Cu Cun Hun De Pei Bar Gap Si Si Ba Dang, Xiamen Lopchin Ji Din Rong Urem Cun Hun Ji Huam Jiru Chi Cu Dang, Lopsi Lidun Pei Ji Ge Ta La Teng Gar Dang Rijab Juro Nang Ure Teng Ji Chi Xie. Kip Dan Dun, Nyevi Longgi Rang, Tsormun jib jib ruji Xi Jinping jib Guangguk lo la Ftambir ngay rishini Rjankum honlan jib baadang Rjangduk pi ji jinchong shidi Rjankum huayin jib tosa jib baadang Tuanli jib ganiqzhin zikchun shini Rjangduk zini jib Galugnim tanjirun pi ji jimchuk sikdong jini yulay Nyakunamba Ditsuk ganga tangdi ditug san jirib shantzimda ninjug Lensindag zomzhig ba kontra ganrjil dang Zomzhig gankarwa sonim serang dang huaptin jia Tarkilwa Durji Tserang, Chachib Tarkilwa Aganchik Tserang Tang Sonim Rinchinag Niyin.
1: Nachung Sipi Rishti Chitora,
2: Wabi Woyo Hirg Shankam,
3: Rikbi Woyo Zinjoye Kartu,
2: Nachung Sipi Yenri Chirse Chog,
4: Chogo Chungchogto,
5: Nachung Sipi Gansi Chir.